0: கேட்டிங்கன்னா வெறும் கையில் பண்ணுறது தேவையில்லை, நீங்கள் வெறும் காலில் நின்று பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஏன்னா கிரவுண்டிங்னு சொல்கிறோம் அதை. ஸோ உங்களுடைய கால் மண்ணில் படுறதோ இல்லை புல்லில் படுறதோ ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் இந்த வின்டர் டைமில் அது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, பட் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்கில் சொல்கிறேன்
1: நான்.
0: ஆமாம், குச்சிப்புடி தான் ஆடணும்.
1: சரி, அடுத்து வந்து புல்லை புடுங்கணுமா இல்லை வெட்டணுமா?
0: புல், அதாவது புல்லை வந்து நீங்கள் வெட்டினா தான் உங்களுக்கு திருப்பி அது அழகாக வந்த இதில் வரும் உங்களுடைய லோனில். நீங்கள் எதை புடுங்கணும்னா வந்துட்டு வீட்ஸ், அதை தான் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் த ரூட். எல்லாம் திருப்பி திருப்பி வரும் உங்களுக்கு.
1: ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில பேருக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ் கிட்ட பேசுகிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த பேசுகிற பழக்கம் வந்து ஒரு சயின்டிஃபிக் தெரப்பியாக
0: மரகாண்ட கேஸ் மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து முன்னாடி பின்னாடி நிறைய ஆக்சுவலாக சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கு, ஃபீட்பேக் இருக்கு, ரிசர்ச்சும் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு செடியை வந்து நீங்கள் பார்த்து, ஏன்னா இதை வந்து சொல்றதுக்கு வந்து காரணம் வந்து நானுமே வந்து என்னோட செடிங்க கிட்ட பேசுவேன், குட் மார்னிங்லேருந்து எல்லாமே சொல்லுவேன். அண்ட் சில வாட்டி வந்து ரொம்ப ஒரு பேட் வெதர் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம இல்லை கண்டிப்பாக நல்லா இரு செத்து போயிடாது அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அது வந்து ஆக்சுவலாக ஐவ் சீன் ரிசல்ட்ஸ் வித் பிளான்ஸ் அண்ட் தே டூ ஹியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து அன்பான வார்த்தைகள் வந்து ஒரு செடிக்கிட்ட பேசும்போது அந்த செடி நல்லா த்ரைவ் ஆகும். அதே மாதிரி ஒரு செடிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து அதை நெகட்டிவ் வேர்ட்ஸாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி வந்து பட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் க்ரோத் இஸ் நாட் குட். திஸ் இஸ் ஆக்சுவலி சயின்டிஃபிக்லி ப்ரூவ்ட்.
1: நைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்டோர்ல நிறைய செடி உங்களுக்கு வைக்கணுமா இல்ல அவுட்டோர்ல சூப்பரா அப்படி ஒரு கார்டன் மாதிரி செய்யணுமா?
0: இன்டோரில் வந்து உங்களால் ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏன்னா வீட்டில் இடம் இருக்காது. இப்போ எங்கள் வீட்டில் நிலம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஜங்கிள் மாதிரி
1: தெரியும். நீங்கள் வீட்டுக்கு உள்ளாரே வச்சுருக்கீங்க. ஆமாம், வச்சுருக்கீங்க இல்லையா?
0: ஸோ ஆனால் வெளியில் வந்து உங்களை ஐ வுட் ப்ரிஃபர் திங்ஸ் டு பி அவுட் சைட். ஏன்னா நிறைய வைக்கலாம், கொஞ்சம் கணக்கு இல்லாமல் ஜாலியாக வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராபகேட்டிங்கும் நல்லா உங்களுக்கு பண்ணலாம்.
1: ரைட், சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுவோம், இந்த கேள்வி எனக்குமே இருக்கு. சில செடிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும், சில செடிக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு இருக்குன்னு நான் இப்போ தான் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ வந்து ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்கு வந்து நான் தழும்ப தழும்ப தண்ணி ஊற்றணுமா இல்லை அந்த மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி ஊற்றிட்டு மட்டும் விட்டுறலாமா?
0: இது வந்து நீங்கள் எப்படி எதில் வச்சு மண் தண்ணி ஊற்றுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த ஹோஸ் மாதிரி அந்த பைப் வச்சு ஊற்றுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எல்லாருமே என்ன யோசிக்கணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இலை மேலே நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. எஸ்பெஷலி வந்து இந்த வின்டர் டைமில் ஈவினிங்கில் ஒரு வேளை நீங்கள் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் வர வழி இல்லாமல் அப்போ வந்து இலை மேலே ஊற்றாமல் அந்த மண்ணில் ஊற்றுங்க. அண்ட் மண் எஸ்பெஷலி நீங்கள் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு அளவாக ஊற்றுங்க. அண்ட் நிறைய ஊற்றுட்டிங்கன்னா அது வந்து ரூட் ராட் வந்து அந்த செடி வந்து செத்தே போயிடும். ஸோ டோன்ட் நீட் டு ஓவர் வாட்டர். நீங்கள் சும்மா ஒரு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும், அழகாக அது வந்து 12 திஸ் திங். அண்ட் சில செடிங்க வந்து தே டோன்ட் லைக் வென் யூ போர் வாட்டர் ஆன் த சாயில், யூ வில் ஹாவ் டு பாட்டம் ஃபீட் இட். அதாவது ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அந்த செடியை தூக்கிட்டு அந்த அந்த பிளேட்டில் வச்சிங்கன்னா அது அழகாக இழுத்துக்கும். ஸோ தட் இஸ் த பெட்டர் இன் மோஸ்ட் வேஸ்.
1: நைஸ்.
0: பட் அதுதான், நீங்கள் தண்ணி வந்துட்டு ட்ரை நாட் டு புட் ஆன் த லீவ்ஸ் அண்ட் ஆல்சோ புட் அ லாட் ஆன் த சாயில். எஸ்பெஷலி ரோசஸ், லெமன்ஸ், வாட்டர்மெலன், கியூக்கம்பர் இதுக்கெலாம் நிறைய தண்ணி வேணும்.
1: ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுற மேட்டர் தான் மறுபடியும் பைப்லேருந்து அந்த ஹோஸ்லேருந்து அப்படியே அந்த தண்ணி அடிப்பாங்க தெரியுமா, அப்படி அந்த பூச்செடி மேலே அப்படி அடிக்கிறது பெட்டரா இல்லை ஒன்று ஒன்றா தனித்தனியாக போயிட்டு அந்த பிளான்ட் வாட்டர் பண்ணுறது நல்லதா?
0: இது வந்து நீங்கள் எத்தனை பிளான்ட் வச்சிருக்கீங்கிறத பொறுத்து இருக்கு. நீ வந்து இப்போ எங்கள் வீட்டில் வச்ச மாதிரி நீ பிளான்ட்டுக்கு நான் ஒரு செடிக்கோ தண்ணி ஊற்றுறேன்னா சாயங்காலம் ஆகிடும். சரியா? ஆனால் அது வேலைக்காகாது. ஸோ இப்போ நான் வீட்டில் என்னோட ஹவுஸ் பிளான்ஸுக்கு நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செடிக்காக போய் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் எங்கள் வீட்லேயே என்னுடைய டைனிங் ரூமில் வந்து அந்த ஹீட்டர் கீழே கொஞ்சம் ரெண்டு மூணு செடி இருக்கும், அதுக்கு வந்து நான் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அந்த ஹீட்டர் டெய்லி ஆனில் ஃபுல்லாக ஆனில் இருக்குது, அதனால் ஃபுல்லாக அதுக்கு ரொம்பவே ட்ரை ஆகிடும்ன்றதுனால நான் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். பட் மற்ற செடிங்களுக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து இன்டோர் பிளான்ஸுக்கு ஊற்றுவேன். வெளியில் வந்து நான் ஆக்சுவலாக இப்போ தண்ணி ஊற்றுறதே கிடையாது. அதுவா இட்ஸ் செல்ஃப் சஸ்டெயின்ஸ் நவ்.
1: புரியுது. இப்போது இன்னொரு லாஸ்ட் ரேபிட் ஃபயர் க்வெஸ்சனில் இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த செடியெலாம் வந்து செத்து போயிடும் இல்லையா, வாடி போயிடும் இல்லையா?
0: ஆமாம்.
1: இந்த வாடின செடியை மறுபடியும் வாழ வைக்க முடியுமா?
0: இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் இட்ஸ் சீசனல் பிளான்ட் ஆர் இட் இஸ் ஒன்லி பெரினியல் பிளான்ட்ஸ்.
1: இல்ல சீசனல்னால அது வாடல, சரியா பராமரிக்காதனால வாடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
0: ஆமா அது

0: வந்து நீங்க இஃப் இட் ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கிரீன் இருக்குன்னா அதை நான் அதை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க அதுல என்ன பண்ணணும்னா, முதல்ல அதை எடுத்து அந்த தேவையில்லாத இல்லை டிசீஸ்டான லீவ்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் அதாவது ப்ரூனிங் சொன்ன டென்ஷன் ஆவீங்க, நீங்க அந்த தேவையில்லாத இலையெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு கொஞ்சமா அப்படி இலை வச்சிருந்தீங்கனாலே அதை வந்து பொழச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
1: சரி, ஸோ கருத்து ஆஃப் த டே,
0: ஓகே,
1: நம்ம மனிதர்கள் வாழ்க்கையுமே வந்து இந்த செடி கொடிகள் மாதிரி தான், ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தானே.
0: எஸ்.
1: ஸோ நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, நீங்கள் அப்படி கண்டுக்காமல் அந்த செடியை விட்டுட்டீங்க, இப்போ அது வாடி போச்சு, இப்போ நீங்கள் அதுக்கு போய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வளரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது
0: அது வாடி போகாது, அது அழிவு தான் போகும்.
1: ஆமாம்,
0: இப்போ நான் அதை அழிவு தான் பண்ண முடியாது. ஆமாம்,
1: அதே மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தவங்க வந்து அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, அதனால் அவங்க வந்து சரியாக உங்களை மறுபடியும் உங்ககிட்ட பேசல, நீங்க நீங்க தெரியாத மாதிரி இருந்துட்டனால இப்ப அவங்க உங்களை விட்டு போயிட்டனால அதுக்காக இப்ப நீங்க போயிட்டு ஐயோ தங்கமே செல்லமே நீங்க சொன்னீங்கன்னா அதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், செடி இருக்கும் போதே நல்லா இருக்கும் போதே தண்ணி ஊத்தி நல்லா வளர்த்துக்கோங்க. அதான் நம்ம செடி தானே, நாளைக்கு ஊத்திக்கலாம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு
0: செடி இருக்காது. ஆமா
1: ஆமா, அதுதான் சரி.
0: நல்ல ஒரு கருத்து, ஆனால் இந்த கருத்துக்கு இன்னொரு நான் ஆட் ஆன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போது அதாவது நீங்கள் உடனே நினச்ச உடனே புள்ள பெற்றுக்க முடியாது, அதுக்கு 9 மாதம் வெயிட் பண்ண தான் உங்களை பெற்றுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணி இப்போ நீங்கள் அதை விதைச்சா தான் உங்களுக்கு அதை அறுவடை பண்ண முடியும். நீங்கள் அந்த அறுவடை டைமில் போய் இது இல்லையே அது இல்லையேன்னா வச்சா தான் வரும். ஸோ நீ யூ வில் ரீப் வாட் யூ சோ, என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து அறுவடை செய்வீங்க. ஸோ நீ என்ன, ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூ சோ.
1: சரி, அடுத்து வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
0: ஓகே,
1: என்ன கேள்வினா, கார்டனிங் அட்வைஸ் அப்படின்னா ஒரு சூப்பர் இதான் நான் சொல்லுவேன் கார்டனிங் அட்வைஸ் இது பெஸ்ட் அட்வைஸ், இதை மட்டும் நீங்கள் கேட்டீங்க நீங்கள் கில்லி அப்படின்னா என்ன?
0: மெயினாக வந்து சாயில் டைப் தான், ட்ரெயின் நல்லா சாயில் வந்து நல்லா ஃப்ரீ ட்ரெயினிங்காக இருக்கணும். அங்கே தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா உங்களுக்கு எந்த செடியாக இருந்தாலுமே செத்து போயிடும். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரெயினிங்காக இருந்ததுன்னா உங்களால் எல்லாமே பொழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, நீங்கள் பராமரிக்கிற செடியோட பேசுங்க, பழகுங்க. அது ஆக்சுவலாக கார்டனிங் இஸ் ஆக்சுவலி தெரபட்டிக் இட் வில் அண்ட் ஆல்சோ அந்த நம்மளா வச்சு வளர்த்து அதை வந்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் அ தனி டேஸ்ட், அதில் ஒரு தனி ஒரு ருசி இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலுமே அது ஒரு ஜாலி.
1: இல்லை நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, இப்போ செடிக்கிட்ட பேசுங்க, ஏன்னா ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு ஹீரோயின் செடிக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது என்ன பாட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்விக்கு காசுப்படுறேன், என்ன கேள்வினா, இந்த ஒரு பிளான்ட்டு நான் வளர்க்கவே மாட்டேன்ப்பா, இதை வளர்த்தேன் அவ்வளோதான் நான், அந்த மாதிரி ஒரு பிளான்ட்.
0: ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறீங்களா இல்லை எந்த மாதிரி
1: உங்களுக்கு போயிட்டு எனிவே அந்த மாதிரி?
0: ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு செடியே இல்லை, பட் ஆர்க்கிட்ஸ் தான் வந்து நான் வந்து எனக்கு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக இல்லை, நான் இப்போ ஒரு கடந்த 7 மாசமாக ஒரு ஆர்க்கிட் வந்து நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு. இட் ஃபேக்ட் இஸ் ஃப்ளரிஷிங் அண்ட் த்ரைவிங், ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் அண்ட் ஐ திங்க் ஐ எம் பயஸ் வித், எனக்கு எல்லா செடியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பூவே பூக்காத செடி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக ரொம்ப. சில செடி வந்து ரொம்ப பூவே பூக்காது, ஸோ அதில் பட் எல்லா செடியுமே அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா மான்ஸ்டராக அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் சிலதெல்லாம் வந்து பூக்கலைன்னா அது வந்து சம்டைம்ஸ் சம் பிளான்ஸ் டோன்ட் கிவ் மீ ஜாய், ஸோ வந்து டோன்ட் கிவ் மீ ஜாய் ஐ ரீப்ளேஸ் இட் வித் சம்திங் எல்ஸ்.
1: இதுவும் அடுத்துக்கிறது கைஸ், வாழ்க்கையில் நீங்கள் யாருக்குமே சந்தோஷம் கொடுக்கலன்னா அவங்க உங்களை வச்சுக்க மாட்டாங்க.
0: அதை விட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கொடுக்கலன்னா அதை சும்மா அது ஐயோ இருக்குதேன்னு சொல்லிட்டு வச்சுக்காம அதை வந்து
1: நீங்கள்
0: தட் இஸ் பெட்டர்.
1: சூப்பர், முடியல. அடுத்து கடைசி கேள்வி,
0: ஓகே,
1: ட்ரீம் பிளான்ட் இதை தான் நான் வளர்ப்பேன், இது வளர்த்தே ஆகணும், ஒரு நாள் வளர்த்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு பிளான்ட்?
0: ட்ரீம் பிளான்ட்லாம் இல்லை, இந்த நிறைய இந்த ஏர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த மேலேருந்து தொங்கும், அதாவது அதுக்கு மண்ணும் தேவையில்லை, தண்ணியும் ஊற்றம் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அது வந்து இட்ஸ் கால்டு த ஸ்பானிஷ் மாஸ் அப்படின்வாங்க. அது வந்து மேலேருந்து அப்படியே இப்போ நம்ம சீலிங்லேருந்து அப்படி தொங்க விட்டோம்னா இவ்வளோ சின்ன தொட்டியில் அது தலைகிற்கா தொங்கும், அந்த செடி வந்து மேலே இருக்காது கீழே அந்த இது மாதிரி தொங்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஜீரோ மெயின்டெனன்ஸ், அது நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் இருக்க அந்த ஏர் வச்சு அது வந்து ஏர் அண்ட் வாட்டர் வச்சு அதை பொழைச்சிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு போய் வாங்கினா செருப்பால் அடிப்பாங்க.
1: சரி, பரவாயில்லை. அடுத்து சரி நம்ம

0: நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஒரு அழகான கருத்துடன் நம்மளுடைய நிகழ்ச்சியை முடிக்கலாம்.
1: ஓகே, as always,
0: கார்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கார்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தையில, ஒரு அழகான வார்த்தையில ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அப்படி நாங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு செடி வளர்ப்போம்.
1: அதாவது எதை பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு ஆசையாக ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணுங்க. அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்க.
0: இது எப்படி தெரியுமா இருக்கு,
1: பிளான் பண்ணாலும்
0: பிளான் பண்ணி பண்ணணும்.
1: இல்லை 100% ட்ரூ, அதுதான் இப்போ நான் தான் சொல்ல வந்தேன். பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைனா வந்து அதுவும் நீங்கள் வந்து இந்தியாவில் நிறைய பிளான் செடி பண்ணியிருக்கேன், நான் வச்சிருவேன் வளர்த்துடுவேன்னா வெரி சாரி, அங்கத்திக்கும் இங்கத்திக்கும் உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆராய்ந்து நல்ல இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லா மக்களுமே நிறைய மரம் செடி கொடிகளை வளர்த்து பயன்படணும்னு என்னோட ஆசைகள்.
0: எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கலாபம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து கார்டனிங் விண்டர் சீசனில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். நம்ம லாவணியா வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய கீ டேக்அவேஸ் வந்து என்னன்னா, செடி வளர்க்கணும், எனக்கு வந்து கியூகம்பர் போயிட்டு பேக்கிங் சேஃபில் விலை கொடுத்து வாங்க வேண்டாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம ஸ்பெஷல் கருத்து ஆஃப் த டே அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, இந்த செடிகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அது வாடிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்ற ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அது இருக்கும்போதே அதுக்கு பத்திரமா தண்ணி ஊற்றி அழகாக, சில செடிகள் வந்து சன்லைட்டில் வைக்கணும், சில செடிகள் வந்து மரத்தில் வைக்கணும், ஷேட்ஸில் வைக்கணும், அந்த மாதிரி நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் எங்களோட பாட்காஸ்ட் போயிட்டு plains.org.nz போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த டிப்ஸும் அப்படியே டாப் டு பாட்டம் நம்ம லாவணியா சொல்லியிருக்காங்க. எஸ், thank okay. you
1: tata, thank you tata, bye bye makale, bye bye.
2: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz-ல் காணலாம், மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள் பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: 105.4 FM and 1575 AM.
4: Spiritual Chats, the podcast where we delve into the intersection of spirituality and everyday life. Join us as we explore how nurturing a healthy spiritual outlook impacts our daily experiences.
5: While our discussions stem from a Christian perspective, our goal is to create discussion that resonates with individuals from diverse beliefs and worldviews. Tune in every Sunday at 9 AM to catch our latest episode.
4: Podcasts are also available on the ORFM Dunedin website and all major podcast platforms. Spiritual Chats on ORFM Dunedin is proudly presented by C3 Church Dunedin.
6: What does art look like when young people get full creative control? I'm Tumushe Adebowale, and The Art Lens is a space for Aotearoa's young writers, artists, and thinkers, shaping the worlds they live in and imagining new ones. From poetry and film to identity and everything in between, we talk honestly about art and the worlds it comes from. Catch The Art Lens on OAR FM Youth Zone or listen anytime on oar.org.nz, Spotify, and Apple Podcasts.